வாக்கடியே ஓ ரத்தனா அள்ளி லோச்சுதானே அள்ளி ஜோச்சுதானே வேற நீ அது அள்ளி லோ